0: But Thirumaavalavan wants to float this ideas. Here's what Thirumaavalavan said, and here's what BJP state president Naina Nagendran had to say about Thirumaavalavan statement.
1: India block எப்படி வலுவா இருக்கும் இந்த கேள்வியை நாங்க எழுப்புறேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு தேசிய அளவிலான பார்வையில இருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்க என்னுடைய பாதிப்பை நாங்க மனசுல வச்சுக்கல. தமிழ்நாட்டை மட்டும் நான் மனசில் வச்சுட்டு பேசலை, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் மனசில் வச்சுட்டு பேசலை, தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில் திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை இந்த இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால் புரிஞ்சிக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாருபாங்க. இந்த இடத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தாவேக்கம் அதில் இருக்கணும், பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதில் இருக்கணும்.
2: ஐஎன்டி ஐ கூட்டணி ஒரு கூட்டணி இருந்துச்சு, இப்ப அந்த கூட்டணி அங்கிருந்து இல்லை. இப்போ அடுத்தால வரக்கூடிய 2029 தேர்தலில் மீண்டும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உறுதியாக வருவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள், இன்னைக்கு நாங்கள் திமுகவுடன் நட்புறவும் இருக்கிறோம், இது பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல்ங்கிற மாதிரி உள்ள ஒரு பேச்சாக இருக்கிறது, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காங்கிரஸ் கட்சி காலங்காலமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்த கட்சி. அது காவிரி பிரச்சனையா இருக்கலாம், முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கலாம், எல்லாம் துரோகம் செஞ்ச கட்சி. 2029 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் தான் வருவார் எந்த சூழ்நிலையிலும். இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய ஐஎன்டிஐயில் இருக்கிறாங்களா? இல்ல. இன்னைக்கு இப்போ திமுகவிலிருந்து ஐஎன்டிஐ கூட்டணியில் யாரும் இருக்காங்களா? இல்ல. அங்கே ஒரு கால் வச்சிருக்காரு, இங்கே ஒரு கால் வச்சிருக்காரு. அவர் ஏண்டா போனோம்னு நினைக்கிறாரா, அல்லது இங்க ஏன் இருக்கிறோம் என்று நினைக்கிறாரா என்பதை ஒரு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்.
0: Anaga Keshav is once again live with us. Anaga, very clearly now Nainar has responded to Thirumaavalavan's feeler about bringing DMK and TVK together. But very clearly, just like how Thirumaavalavan said, Nainar in a way claims that, look, Thirumaavalavan looks like he is confused. Is he confused, or what is he exactly trying to bring out over here?
3: Well, in fact, the common goal of all the political parties here in Tamil Nadu is to defeat BJP in the center. And therefore, Thirumaavalavan is of the view that like-minded parties who are against the ideologies of BJP must unite together in the center. They might have political differences in the state, but when it comes to New Delhi and New Delhi's politics, they must all say, you know, stay united, is what VCK says. In fact, this is also a sentiment that was previously echoed by Congress's Karthi Chidambaram. He also called for a common unity between DMK, Congress and TVK and the smaller ally parties to make sure that in Delhi, in the parliament, they can all unanimously voice out their opinions together against the BJP. Now, this is an idea that has not gone down too well with the DMK. The DMK has sent out a blank no, so much so that Kanimuri even sought separate seats in the parliament away from Congress party ever since they went ahead and joined sides with TVK. So jointly fighting with TVK and Congress is not something that the DMK would be okay with, but the smaller parties like the likes of VCK and even Congress in the state is calling for a unanimous front, including the DMK, to fight the BJP in the center.
0: Thank you for those updates, Anaga. Very interestingly, what we have to say over here is that Thirumaavalavan wants to say that BJP is the ideological enemy of TVK, and he says that the media, neither the media or the politicians from the state of Tamil Nadu, will not be able to understand his ideology. But what Thirumaavalavan left out is that TVK also says that DMK is their political enemy. So TVK has two enemies, ideologically BJP and politically DMK. And will they be ready to compromise this particular situation? Is TVK ready to compromise with DMK when it comes to their political issues and such? That Thirumaavalavan left out. He says that his interest only is of the national view over here. Thirumaavalavan is a great leader, but it looks like he has a view. Even the new alliance leaders of TVK are not ready to accept this particular matter. This is quite interesting to see how Thirumaavalavan wants to bring DMK and TVK together, but the decision falls upon the Chief Minister Vijay, the President of DMK, M.K. Stalin as well. Well, we have another breaking now.

0: Hello and welcome. Good evening. You're joining us live here on Super 6 on India Today. I'm Akshita Anantagopal. We've got lots lined up for you, as always, over the next 60 minutes. But here's the sense of what we're going to be focusing on this edition of Super 6. With our spotlight on southern states, we're going to be talking about Chief Minister Vijay's visit to Karur tomorrow. It's his first visit to Karur after the stampede that broke out in September. There's been a whole lot of politics that's dominated this visit in the last 1 week. The DMK has done everything they can to stop the visit, but with the Supreme Court refusing to intervene, now the Chief Minister all set to visit Karur. We'll get your details on that. But also coming up on the show at 6:30 this evening, we'll get you a nationwide pan-India roundup of what the monsoons have looked like in different parts of the country. And unfortunately, it's the same story of extremely heavy rainfall accompanied by endless inconveniences for citizens, for us, the people across the country. We'll give you a pan-India check of the monsoon and much more coming up on this edition of Super 6. Let's begin with the headlines. Rain mayhem in the national capital region. At least three dead after building collapses in Rohini area of Delhi. Ghaziabad and Noida also inundated after rains. Rescue operations continue on third day in Vayanad. Death toll mounts to six in the landslide after three bodies recovered from landslide site today. Two still feared to be trapped below the debris. Amid escalating tensions for Mamata, former TMC MP Shukendu Shekhar Roy, Sushmita Dev and Prakash Chikbarek are likely to join the BJP soon. War reignites in West Asia ahead of Khamenei's burial. U.S. targets key military sites in Iran. Tehran responds, rains missiles on U.S. bases in the Gulf. Trump once again resorts to threats as bigger attacks may come next. Prime Minister Modi and Australian Prime Minister Albanese signed key agreements. Historic uranium deal boost for India. Deal expected to further diversify India's energy sources. Prime Minister Modi once again bats for peace in West Asia.
1: Ad dunya. Uncertainty, supply chain disruption और energy crisis के दौर से गुजर रही है।
0: And let's begin with the latest updates coming in on the countdown to Chief Minister Vijay's visit to Karur. It's happening tomorrow. Preparations are underway. In the entire week ahead of that visit, we've seen a lot of politics. The DMK moved the Supreme Court. They've written to the CBI, all claiming that with Chief Minister Vijay's visit to Karur and his plan to, in fact, hand over government job certificates to some of the victims' families, this will influence the investigation in the Karur stamping case. It could influence the witnesses, is what the DMK contends. Let's get you a detailed report first on what to expect in this visit. Like I said, it's the first visit to Karur after the stampede in September.
2: I'm waiting. 9 months after the Karur stampede claimed 41 lives, Chief Minister Vijay is set to return to the district to meet families of victims again. The visit marks Vijay's first trip to Karur since assuming office as Chief Minister. After reaching Karur at 11:30 a.m., Chief Minister will meet the families and hand over job appointment letters to 32 people who lost their loved ones in the stampede, with one government job being offered to each affected family. Earlier, a PIL challenging the government's decision to provide these appointments was filed before the Madras High Court. However, the court dismissed the plea, clearing the way for the appointments. Meanwhile, the BJP has criticized Vijay's visit. Not just the opposition, Even Vijay's ally, the CPIM, has questioned the move to provide financial assistance, saying that with the probes still underway, the Chief Minister should not undertake such an initiative. Apart from meeting the victims' families, Chief Minister Vijay will also lay the foundation stone for a 1,700 crore rupees non-leather footwear manufacturing project, which is expected to generate around 13,500 jobs in the region. Only 5,000 people will be allowed to attend the event. The police have made elaborate security arrangements, deploying around 100 teams and more than 5,000 personnel across the district.
3: Chief Minister C. Joseph Vijay's first official visit to a district is to Karur, the place where tragically 41 lives were lost in the unfortunate tragedy that happened last year. The Chief Minister will also be handing out appointment orders to 32 people, the families of victims who lost their lives in the tragedy. He'll also be laying the foundation stone of a non-leather footwear factory in Karur district. With camera person Irfan and Anaga Keshav reporting for India Today from Chennai.
0: Now, a couple of months ago, in the run-up to the election, I visited Karur, spoke with some of the victims' families to understand who they blame for the tragedy. Remember, this was a stampede that took place on September 27th. 41 people died. And since then, there's been an endless blame game between the TVK and DMK as to who was responsible for the lapses that led to that incident, that led to that tragedy. But listen in to what the victims' families had to say. Who do they blame? Why do they believe that they lost their loved ones? Was it Vijay or was it the DMK who was in power then? Listen in.
4: I meet the family of 2-year-old Dhruv Vishnu, the youngest casualty of the stampede. His aunt and uncle took him to see Vijay. They returned, and he didn't.
5: இதுல உள்ளார போயிட்டாங்க அதுல போனதே பொழைச்சிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு ரெண்டு மூணு பேரு சொன்னாங்க. ஐயோ, என் பேரை தப்பிச்சிட்டானே அப்படின்ட்டு கூட நினைச்சுக்கிட்டு போனேன். போனா முடியல அப்படின்ட்டு ஐஸ் பெட்டியில இதுல வச்சிருக்கிறாங்க.
6: எப்போ தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? என்ன
5: அப்பனுக்குதான் தெரியும். அவங்க அப்பா தான் எனக்கே போன் பண்ணாங்க. அம்மா, எங்கம்மா குழந்தை அப்படின்ட்டு. லல்லி கூட்டிட்டு போயிருக்குதுடா அப்படின்னு. லல்லி சேரி அப்படின்ட்டு. இல்ல, மருமகள் அனுப்பலையா? பொண்டாட்டி அனுப்பலையா? அனுப்பலடா அப்படின்ட்டு. அப்புறம் இங்க யார் பாத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டதுனால சேரின்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சல பார்த்தா, அம்மா ஜிஹெச்சுக்கு பையன் செத்து போயிட்டாமா, ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு போனை வச்சுட்டான். அப்பதான் எனக்கே தெரியும். அவனுங்க அப்பனுக்கு தான் முத தெரிஞ்சிருக்கும்.
7: நானு, என் பொண்டாட்டி, என் பையன், என் பொண்ணு,
5: இந்த
7: குழந்தை, இந்த குழந்தை கூட்டு போனதுப்பா கூட்டம் கொஞ்சம் ஒரு அளவு தான் இருந்தது. நேரம் ஆக கூட்டம் தாசி ஆயிடுச்சு. முதல்ல ஒரு பஸ்ஸு முன்னாடி பஸ்ஸு போயிடுச்சுங்க. கார், மூணு காரு போயிடுச்சு. பஸ் ஒன்று போயிடுச்சு. அந்த பஸ்ஸு போன என்ன, அண்ணன் ரோட்லேருந்து அப்படி குடு குடு குடு குடுன்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து தள்ளிக்கிட்டு நாங்க முத வந்து நாங்க நெரிசல மாட்டிக்கிட்டோம். நானும் பையன்
4: She lost 2 grandchildren. As 13-year-old Madhumita died a month later.
6: பஸ் கிட்ட இருந்தீங்க?
7: பஸ் கிட்ட நாங்க ரோட்டு கிட்ட இருந்துட்டேன். அவங்கள வந்து படியில உக்கார வச்சுட்டு, அந்த ஜெராஸ் கடை பக்கத்துல அவங்க படியில உக்கார வச்சுட்டு, அந்த நேருக்கு நின்றுட்டு இருந்தோம். கூட்டம் நெரிசல நாங்க திணறு போய் இன்னொரு 5 கடை தள்ளி, 5-6 கடை தள்ளி முன்னாடி போயிட்டு பல கடை ஒன்று இருக்குங்க, அந்த கடை கிட்ட போய் நின்றுக்கிட்டோம். இந்த கரண்ட் ஜென்ரேட்டர் ஓடிங்க, அந்த ரூம்பெல்லாம் பிச்சு எறிஞ்சிட்டு ஜனங்க அதில் போந்து அப்படி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுல போய் மாட்டிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் தப்பிச்சுக்கிட்டோம். ரெண்டு பேரும் மட்டும்தான், நானும் பையன். அப்புறம் பார்த்தா எல்லாம் ஆம்புலன்ஸ் வருது போகுதுன்னு பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த இடத்துல ஆளுங்க மேலே நின்று மிதிச்சிருக்காங்க, என்னென்னமோ நடந்துருச்சு. கடைசியில் பார்த்தா பையனை காணா காணா காணா காணான்னு ரெண்டு மூணு நேரம் அங்கேயே தேடிக்கிட்டு இருக்கேன். பையன் பொண்ணுன்னு பொண்ணு அதை எடுத்து தொலைஞ்சு போச்சு. கூட்டத்தில் மாட்டி அடிபட்டுருக்கு தெரியல. போலீஸ்காரங்க கூப்பிட்டு போய் குறை வச்சுட்டாங்க பொண்ணை. பையனை தேடு தேடுன்னு தேடுறோம், அதே இடத்துல ரெண்டரை மணி நேரமா கிடைக்கல.
5: பின்னாடி
7: 39 நாள்
6: ரெண்டு
7: பேரும்
6: sorry ungalku sorry I feel terrible having to do this but this is the reality of what this family has faced and so many more so I'm gonna cut it off here. sorry ungalku sorry